0: Net News. ജനതാവ് വിശ്വാസകരണ സത്യ Net News.
1: ඔබ වෙත ගෙනෙන්නේ
2: දශක ගණනාවක් පුරා වේදනාවන් නිහඬ කළ සෑම ගෙදරකම සිටිය යුතු වෙද මහත්මයා සිද්ධාලේප.
3: සුපිරි අවතාවරු කරගන්න දියවැඩියාව පරද්දන් ජින්සොමෙන් දැන් සියලුම ෆාමසි වලින්
4: අම්මා ආතරෙන් අපිට කවපු වත්කඩක රස දිව්‍ය කුළුබඩු නිෂ්පාදන අම්මගේ අත්ගුණය සෙරන්ඩිප් ග්‍රීන් ප්ලාන්ටේෂන් ප්‍රයිවට් ලිමිටඩ්.
5: දන්නවද දඹදෙව වන්දනාවට හොඳ ආයතනයක්?
6: ඔව් මන් දන්නවා. ට්‍රැවල් නෙට්.
5: අවබෝධයෙන් සීළු පහසුකම් සමග ආරක්ෂිතව වන්දනාවට සුදුසු තැන. පිටත්වීම අගෝස්තු සිට දෙසැම්බර්. ට්‍රැවල් නෙට් තමතන්න 0112 863 363 0776 716 3872.
0: Net News. ජනතාව විශ්වාස කරන සත්‍ය.
7: ආයුබෝවන්. අද 2026 ජූනි 17 වනදා බදාදා දවස උණුසුම් කරන වඩාත්ම බලපෑම්කාරී ප්‍රවෘත්ති පෙළෙහි සත්‍ය අනාවරණය. Net News උදෑසන 6:45 ප්‍රධාන ප්‍රවෘත්ති ප්‍රකාශයයි මේ. Net News සජීව මැදිරියේ සිට ජනතාව විශ්වාස කරන සත්‍ය. Net News සමග මම කේසර බණ්ඩාර ඇතිපොළ. ප්‍රවෘත්ති සංස්කරණය සමන්ත කුමාර.
0: Net News. ජනතාව විශ්වාස කරන සත්‍ය.
7: සිරස්තල. ලෝක ශූර නව ශ්‍රීලන්තයේ පෙරද වූ ශ්‍රී ලංකා කාන්තා ක්‍රිකට් කණ්ඩායමෙන් පෙරලියක්. මාර්තු මාසයෙන් පසු පළමුවරට බොරතෙල් මිල ඩොලර් 80 සීමාවෙන් පහළට. ලංකාවේ ඉන්ධන මිල අඩුවෙන්නේ කවදාද? ආණ්ඩුවෙන් උත්තර. ඇමරිකා ඉරාන සාම ගිවිසුමට අත්සන් තැබීමට තැන තීන්දුවෙයි. ට්‍රම්ප්ගෙන් නෙතන්‍යාහුට ආයෙත් සරදමක්.
0: Net News. The truth people trust.
8: අමරිකා ඉරාන එකඟතාවයත් සමග ලෝක වෙළඳපොලේ බොරතෙල් මිල තවදුරටත් පහළ යමින් පවතිනවා. ඒ ලෝක ආර්ථිකයට සුබ පණිවිඩයක් එක් කරමින්. ඒ අතර මෙරට ක්‍රීඩා ලෝලීන්ට ඊයේ රාත්‍රියේ සතුටුදායක පුවතක් වාර්තා වුණා. T20 ලෝක කුසලාන තරගාවලියේදී අපේ කාන්තා ක්‍රිකට් කණ්ඩායම ඊයේ රාත්‍රියේ ලැබූ විශිෂ්ට ජයග්‍රහණය ගැනයි අද පළමු සත්‍ය අනාවරණය. නිලක්ෂික සිල්වාගේ අගනා පිතිකරණය හේතුවෙන් 2026-2020 කාන්තා ලෝක කුසලාන ක්‍රිකට් තරගාවලියේදී වත්මන් ලෝකශූරියන් වන ප්‍රබල නවසීලන්ත කාන්තා කණ්ඩායම සමග ඊයේ රාත්‍රියේ පැවති තරගයෙන් කඩුලු පහක විශිෂ්ට ජයක් වාර්තා කිරීමට ශ්‍රී ලංකා කාන්තා ක්‍රිකට් කණ්ඩායම සමත් වුණා. මෙම තරගයේ පළමුවෙන් පන්දුවට පහර දුන් නවසීලන්ත කාන්තා කණ්ඩායම නියමිත පන්දුවාර 20 තුල කඩුලු 6ක් දැවී රැස් කළ ලකුණු සංඛ්‍යාව 150ක්. සොෆී ඩිවයින් සහ මෙලි කේර් ලකුණු 45 බැගින් රැස් කළා. පිළිතුරු ඉනිම ක්‍රීඩා කළ ශ්‍රී ලංකා කණ්ඩායමේ මුල් කඩුලු 4 ලකුණු 55ක් තුළ බිඳ වැටි පීඩනයකට ලක් සිටි අවස්ථාවේ පිටියට පැමිණි නිලක්ෂිකා සිල්වා පස්වන කඩුල්ල වෙනුවෙන් කවිෂා දිල්හරි සමග එක්ව ලකුණු 50ක සමදතාවයක් ගොඩනැගුවා. කවිෂා දිල්හරි පස්වන කඩුල්ල ලෙස දැවී ගියේ ලකුණු 17කටයි. ඉනනතුරුව පිටියට පිවිසි කෞෂිනි නෘත්‍යාංගනා සමග එක් වූ නිලක්ෂිකා 6 වන කඩුල්ල වෙනුවෙන් ලකුණු 48ක නොබිඳුණු සමදතාවයක් ගොඩනගමින් ශ්‍රී ලංකා පිළ ජයග්‍රහණය කරා රැගෙන ගියා. ජයග්‍රහණය සඳහා අවශ්‍ය ලකුණු වේගය පන්දුවාරයකට ලකුණු 9 සීමාවෙන් ඔබ්බට ගොස් තිබූ අසීරු අවස්ථාවක නිලක්ෂිකා පන්දු 37ක් තුළ නොදැවි රැස් කළ ලකුණු සංඛ්‍යාව 54ක්. ඊට 4 පහර 5ක් සහ 1 6 පහරක් ඇතුළත් වුණා. නිලක්ෂිකාට අනගි සහයක් ලබා දුන් කෞෂිනී නෘත්‍යාංගනා පන්දු 14කදී නොදැවි වේගවත් ලකුණු 24ක් රැස් කළා. යනුව පන්දුවාර 19යි පන්දු 4කදී කඩුලු 5කට ලකුණු 153ක් රැස් කර ගනිමින් ශ්‍රී ලංකා ක්‍රීඩිකාවන් මෙම තරගයේ ජය වාර්තා කිරීමට සමත් වුණේ නවසීලන්ත කාන්තා ක්‍රිකට් කණ්ඩායමද මෙවර 2020 ලෝක කුසලානී අවදානම් තත්වයකට ඇද දමමින්. මෙම පරාජයත් සමග නවසීලන්තයට සිය අවසන් පූර්ව වටේ බලාපොරොත්තු තබා ගැනීමට නම් ඉදිරි තරඟ සියල්ල ජය ගැනීමට සිදුව තිබෙනවා. ශ්‍රී ලංකා පිළ සහභාගී වන මීළඟ තරඟය එළමෙන ඉරිදා බටහිර ඉන්දිය කොදෙව් කණ්ඩායමට එරෙහිව පැවැත්වීමට නියමිතයි. அமெரிக்காவு சக ஈரானிய அத்தர எத்திகரகத் எககதாவே ஹேதுவின் ஹோமு சமுத்திர சந்திய நெவத்த வியோர்த்தவனுவத்தை பவத்தின பலாபொருத்துவ சமக லோக விளந்தபலே இந்த நிமிழ தவதுரட்டத் பகத்த வெட்டமின் பவத்தின பவ விதிஸ் மாத்திய வார்த்தா கரணவா என்வ கோலிய மினும் தண்டலை சலக்கன பிரெண்ட் வர்கே பொருத்தேல் பெரலேக்க மில பசுகிய மார்த்துமாசின் பசுவ பிரதம வதாவட்டு அமெரிக்கானு டொலர் அசுவே சீமாவின் பாலட்ட வெட்டியத்திபவ மேவன விட்ட வார்த்தாவனவா கேபினட் தீரன தினம் தீமே மாத்திய அமுதி மாத்தியவேதின் பிரஷ்ன கலா கேபினட் பிரகாஷக அமாத்திய வைத்திய நலிந்த ஜெயதிச மகதா ஈட்ட பிலித்துரு லபாதுன்னே மெலிசின்
9: அமெரிக்காவ சக ஈரானிய எக்கங்கத்தாவுக்கட்ட பெமின ஏத்தி பவ டொனால்ட் ட்ரம்ப் மகதா பிரகாஷ கிரீமத் சமக லோக விளந்த போலே பொறத்தல் மில சீக்ரேன் பார்த்த வெட்டி திபெனோ இந்தன மில சங்சோதனைய கவதத வெண்ணே
10: தாமத் ஹரிம எக்கங்கத்தாவேகட்ட அவில்லனே அவினிஷித்தாவியக் பவத்தினவா දැනට අපි මේ මාසයේ සඳහා ඇනෝම් කරන ලද තෙල් නැව් සියල්ල වගේ පැමිණලා තිබෙනවා තව එක බොර තෙල් නැවක් එන්න තියෙනවා එතකොට අපි මේ කලින් ඇනෝම් කරන ලද නැව තමයි එමින් පවතින්නේ අපි බලමු يعني ලෝක වෙළඳ පොලේ බොර තෙල් මිල සහ විරපා තෙල් මිල අඩු වෙලා සාහනයක් දෙන්න පුළුවන් පළවෙනි මොහොතේදීම සාහන ලබා දෙනවා
8: அமெரிக்கா எக்ஸத் ஜனபதிய சக ஈரானிய அத்தர எத்திகரகத் நவ எகங்கதாவியட் அதால நில கிவிசும சுவிட்சர்லாந்தே பர்கன்ஸ்டாக் சஞ்சாரக நிகேதனேதி அட்சான் கிரீமட நியமித பவ சுவிட்சர்லாந்த விதேசமாத்தியாஷ தகவுரு கரத்திமினவா என்வோ திபார்ஷவே ராஜதாந்திரிக நியோஜித கண்டாயம் எலவின சிகுராதா தினேதி எஹிதி ஹமுவீமட நியமிதாய் சுவிட்சர்லாந்த மாத்திய வார்த்தாக்கர் நந்தமட்டு மெம சாக்கச்சா சந்தா சுதுசும ஸ்தானியலிச பர்கன்ஸ்டாக் நிகேதனிய யோஜனா கிரேத்தே மெதிஹத் கருவிக்குள்ளிச கட்டியத்துக்கலு பாகிஸ்தானிய சக கட்டார் ராஜ்ய விசினுய் லோகநாயக்கியான்கே சகபாகித்துவேன் யுக்ரேன சாமிய பிலிபந்த சமுழுவ தெதாஸ் விசிஹத்தர வசரே ஜூனி மாசேதி பெவத்துனேது மெம ஸ்தானேதிம வனாத்தர ஜாத்தியாந்தர மட்டமே ராஜதாந்திரிக சாக்கச்சாவகட்டு சத்காரகத்துய செபெய்ம சந்தஹா வசர தெகக்கத்துலத்து மெம சுபிரி நிகேதனே தோராக தேவனவஸ்தாவு மேவீம விசேஷத்வயாக் மேத்தர லிபரனிய துல இஸ்ராயலே சிதுக்கரடு ஹமுதா மேயும் சம்பந்தேன் அமெரிக்கானு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நெவத்து அப்பிரசாதிய பல கருதிவினவா பிரான்சே பவத்துவின ஜி ஹத சமுழுவ அத்தரத்துரு மாதிவித அதாஸ் தக்கமின் ஒஹுகியா சிட்டியே யம் புத்கலேக்கு செவீம சந்தா சிவில் வெசியன் விசின மஹல் நிவாச பிட்டின் வினாசகிரீம இஸ்ராயலே விசின் நத்தர கலையுதுபவாய் எம நிவாசவல சிட்டின சியலுமதினா ஹிஸ்புல்லா சாமாஜிக்கியான் நொவனபவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ராயலேட்டு மதக்கருதுண்ணா இஸ்ராயல் அக்ராமாத்திய பெஞ்சமின் நெதன்யாஹுட்டு நிசி தீரணகனீமே கிசிது ஹெக்கியாவக் நெதிபவாய் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீட்டபெற அவஸ்தாவுக்கு தீக்கியா சிட்டியே எசே திபேதி லெபனன் ஆக்கிரமணே சம்பந்தேந்து நெதன்யாஹு மீட்டவடா வகக்கீமின் கட்டையத்துக்கொள் யுத்துபவு ஓ நவதத் அவதாரணிய கருத்திபினவா கெசே வித்தத் அமெரிக்காவு சக ஈரானிய அத்தர எத்திகரகத் நவசாமகிவிசுமுட்டு லெபனன் கெட்டும்பலின் பாதாவாக் நோவனு எத்திபவட்டாய் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விஸ்வாசே பலக்கரான்னே லெபனன் கெட்டும குடா யுத்தியக்லிசாதன் ஹிஸ்புல்லா சங்விதானிய குடா கூடெல்லி குளிசாதன் ஜனாதிபதி வரையா மிஹிதி ஹந்துன்வாதுண்ணா நமுத் ஈரானியட்டு லெபனனிய இதா வெதகத் பெவின் இஸ்ராயலே மிம பிரகாரணிசா அமெரிக்கா ஈரான சாமக்ரியாவலிய அணுத்துரிய வெட்டிமே அவதானமக் பவத்தினபவாய் விசாரக்கேன் பவசாண்ணி மேயத்தர அமெரிக்காவு சக ஈரானிய அத்தர எத்திவு மிம எக்கங்கதாவிய ஹேதுவின் இஸ்ராயல் அக்ராமாத்தே பெஞ்சமின் நெதன்யாஹு தடி தேசபால் நர்புதேகட்டு முகுனதி சீட்னவா அமெரிக்காவு சக ஈரானிய அத்தர எத்திவு எகங்கதாவே இஸ்ராயல் மகமெதிவரனேட்டு மாச கிஹிப்பியாக் திபியதி ஹொந்தம சக பிரதான மித்துராவனு அமெரிக்கா விசின் நெதன்யாஹு கொன்கிரீமக் லிசாய் எத்தம் விசாரக்கீன் பென்வாதின்னி இஸ்ராயலிய எத்தம் வெசி அன் சக விபக்ஷ கண்டாயாம்து தென் அக்ராமாத்திய பெஞ்சமின் நெதன்யாஹு தடி தோஷ தர்ஷனிகட லாக்கரசிட்னவா நமுத் திகின் திகட்டம எல்லவன மிம விவேச்சனஹமுயப்பவா நெதன்யாஹு பிரகாஷக்கலே அமெரிக்கா ஈரான கிவிசும குமக்குவாதன் தக்குணு லெபரனே சிட்ன இஸ்ராயல் சேனாங்கு திகட்டம இரட்டரந்தி சிட்னபவாய் கிசே வித்தாத் மின் இதிரியட்டு இஸ்ராயலிய லெபனேட்டு பிரஹார எல்லக்கல ஹோதன்
11: ඊස්රායිල් හමුදා තවදුරටත් ලෙබනී රැඳී සිටිය හොත්තෝ එය ඇමරිකාව සමග ඇති කරගත් අතුරු සාමග විසුම උල්ලංඝනය කිරීමක් ලෙස සලකන බවට ඉරානය අනතුරු අඟවා තිබෙනවා. ඒ අනුවයි ඊස්රායිලයේ හිතුවක්කාර හැසිරීම අමරිකා ඉරාන සාමක්‍රියාවලිය අනතුරේ හෙළන බවට විචාරකයින් පෙන්වා දෙන්නේ. කණින් කොණින් ඇසුණු කතා විශේෂාංගය දැන්
12: කණින් කොණින් ඇසුණු කතා. කණින් කොණින් ඇසුණු කතා.
13: පහුගිය සතියේ දේශපාලන වේදිකාවේ වැඩිම කතාව තිබ්බේ සලේ ගැන. සලේ ගැන කතාව අතරතුරේදී හැමෝම සංවේදී කර ප්‍රවෘත්තියක් ආවා. ඒ තමයි ජාතික ජනබලවේගයේ සාමාජිකයෙක් වන උපුල් කුමාරපිරමගේ පුතාගේ හදිස්සි අභාවය. පුතා අභාවප්‍රාප්ත වන විට ඔහුගේ වයස අවුරුදු 24ක්. මේ පුතාගේ අවමංගල්‍ය උත්සවයට පක්ෂ විපක්ෂ භේදයකින් තොරව දේශපාලඥයින් ආවා. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා එතකොට චන්ද්‍ර

0: மன்னாரம் ரே வித் தரங்கா. மன்னாரம் ரே, மன்னாரம் ரே.
1: ஒயாவ மகேறேன்னு நினைக்கிறேன்.